ஜம் தரி ஜக்க தரி தாம் கிடத்துக்கு தரி கிடதோம் ஜன்ன ஜன்ன குக்கும் தரி தாம் கிடத்துக்கு தரி கிடதோம் தரி த தண்ண த ஜண்ணு த திமி த தரி த தாம் தண்ண த தாம் ஜண்ணு த தாம் தரி த தண்ண த த ஜண்ணு த கிடத்துக்கு தரி கிடதோம் தரி த த தண்ண த த ஜண்ணு த கிடத்துக்கு தரி கிடதோம் தாம்

0: தத்தோம் கிடத்துக்கு தரி கிடதோம் தக்க தத்தோம் கிடத்துக்கு தரி கிடதோம் கிடத்துக்கு தரி கிடதோம் கிடத்துக்கு தரி கிடதோம் தாம் தாம் தத்த கிட்ட தீம் தத்த கிட்ட தகிட தகிட தாம் தகிட தகிட தாம் தகிட தகிட தாம்
1: வா.